0: மானத்
1: வேக் அப் வித் ரிதம் ஆஃப் சக்சஸ். Your dream, your moment, your station, Radio Santhanam 90.4 FM. Stay tuned. Radio Santhanam 90.4 FM. ഇപ്പോൾ കേൾക്കാം ബെഡ് ടൈം സ്റ്റോറീസ്.